ஜூடு தான் திதக்கு ஜூடு ததினு திதக்கு ஜூடு தரிக்கிடத்துக்கு தான் தரிக்கிடத்துக்கு தான் தரிக்கிடத்துக்கு தான் தரிக்கிடத்துக்கு தான். ஜேம்ஸ் யோர்க்ஸ்டோன் எஸ்கோசியா கிட்டாரக் புசுக்கியா பியானோவா நிகார்பா எட்டா பெர்க்குசிவா ஜோன் தோர்ன் இங்கிலாத்தரா கிட்டாரக் எரே கொன்ட்ராபாசுவா எட்டா பாசு பிகோய்ச்சா எட்டா ஜுசுப் கான் ahotsa eta indiako musika tresnak diren sarangia eta tempura. Abestu tarteka hirurek abesten dute. Horrez gain, abesti honetan eurekin entzun duguna Lisa O'Neill irlandarra izan da. Yorkstone, Thorn eta Gunn. Euren musikak folka, jazza eta indiar tradizioaren iturritik edaten du. Entzundako Little Black Buzzer, iasko Everything Sacred debut diskatik aukeratuta dago. Orain, urte bat menandoago Neuk White Daily All Stars deituriko estudioko lan berri batekin bueltan datozkigu. Ondo joan dena zertarako aldatu, beraz, soinu aldetik ez da irautzan dirik izan. Froga dezagun. Hau, txori txori deitu dute.